நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ் தன்னமாமி ஹரிம் பரம். ஜா பகவந்தாச்சா நாமாந்த சங்கீர்த்தன சகடி பாப்ப சர்வதைவ நஷ்ட கருத்த அணி ஜா பகவந்தாஞ்சா சரணான்ன கேளில வந்தன் சர்வ பிரகாரி துக்க நாஹிஷி கருத்த தியாத் பரம தத்வஸ்வரூப் ஸ்ரீஹரின்னா அமி மனோபாவே நமஸ்கார கருதோ.